0: சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.
1: பாடு.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:41. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். ஒரு சிறு தடங்களின் காரணமாக இன்று வளம் வர வேண்டிய திருமதி விஜய் அரசுகுமார் அவர்கள் வளம் வராத காரணத்தால் அடிய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறேன். நிகழ்ச்சியில் சொற்குற்றம் பொருட்குற்றம் ஏதேனும் இருப்பினும் உங்கள் வீட்டு பிள்ளையை மன்னிப்பது போல மன்னித்தருமாறு மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதோ சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி.

அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. கோழி கூவும் நேரமாச்சு எந்திரி மாமா, அனைவரும் எழுந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பாடலை கேட்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஒலித்த பாடலுடன் பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள்

தென்காசி மாவட்டம் வேற கேரளம் புரட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி தான் போட்டு பாட்டை தொடங்குவார்கள். இங்கு கோழி கூவும் நேரமாச்சு ஐயையோ ஐயோ ஐயோ. ஆமாம், முதலில் எழுந்தால்தானே பிள்ளையார் சுழியே போட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிக நன்றி அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. மதுரை மாவட்டத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வாழ்த்துக்களுடன் மதுரை மாவட்டத்தின் அழகர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா. வாருங்கள். தென்காசி மாவட்டம் வேற கேரளம் புரட்டம் சுழிச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் ஆஹா அழகான பாடல் என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். கரு ரகுபதி ஐயா அவர்கள் ஏனோ தெரியவில்லை, சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அம்பு ஏன் இதயத்தில் பாய்ந்தது என்றுதான் தெரியவில்லை. தெரியவில்லை ஐயா, நீங்களே சொல்லிவிடுங்களே ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் நேர்சர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. நாமக்கல் மகேஷ் ஐயாவர்கள் கோழி, முதலில் கோழி எழுந்து கொண்டது அப்பொழுதுதான் கூவியது, பிறகு நாம் எழுந்து கொண்டோம் என்று சிறப்பான ஒரு பதிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், நன்றி. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா. வாருங்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் இணைந்துள்ளார்கள், வணக்கம். வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி. வாருங்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் கோழியின் வாழை ஆட்டி கொண்டிருக்கிறார், கோழிக்கு வாழ் இல்லை இருந்தாலும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். கோழிக்கும் நேரமாச்சு என்று அறிவழகன் ஐயா அவர்களும் நிறைய கோழியுடன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் ஸ்டார் வழங்கியும் சிறப்பான பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சேவல் அழகாக கோழிக்கும் நேரமாச்சு என்று கொண்ட சேவல் கூவும் நேரம் எழுந்து நடமாடிக்கொண்டிருக்கிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் அசத்துறீங்க என்றும் நாமக்கல் மகேஷ் ஐயா அவர்கள் ஐயோயோ நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் மன்னிக்கவும் ஐயா, ஏதோ ஒரு எண்ணத்தில் போய்கொண்டிருக்கிறது. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் தியானத்தில் அமர்ந்து விட்டார், சிலையாக ஓ சிலையாக அமர்ந்து விட்டார், யார் வருவார் என என்று தெரியவில்லை, அதையும் சொல்லிவிடுங்கள் ஐயா. கரு ரகுபதி ஐயர்கள் ஐயா நேற்று உங்கள் ஃபோன் போகவே இல்லை, எங்கே போயிருந்தீங்க? இதெல்லாம் சும்மா ஐயா ஃபோன் போகலன்னுலாம் சொல்லக்கூடாது, எல்லார் ஃபோனும் வந்தது உங்கள் ஃபோன் மட்டும் வராது இருக்குமாண்ணா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோனில் எதுவும் பிரச்சனை இருக்கிறது என்று என் ஃபோனில் எதுவும் இல்லை ஐயா. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் நேற்று சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், மலர்தூவி. உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு நேரின் விருப்பத்தில் பம்மல் ஏ சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து சகலகலா வல்லவனேத்து என்ற ஒரு அன்பான பாடல், கரூர் மாவனன் கோவில் ரகுபதி தங்க பொண்ணு காவியா மனோஜ்குமார் ஐயா. சகலகலா வல்லவன் நீங்களா? ஆமாம், அவரே தான் சகலகலா வல்லவன். இதை இப்படியும் சொல்லலாம் ஐயா, சகல கலா வல்லவனே என்றும் என்று கூறிக்கொண்டு இது பாடல் வருகிறது.

அழகாக ஒரு பாடல் ஒலித்தது. சகலகலா வல்லவன் என்ற பாடல், பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம் கரூர் மாவட்டையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்கப்பண்ணு காவியா மனோஜ்குமார் அவர்கள் விருப்பத்திற்காக. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா ஐயா அவர்களே அதில் ஒரு டைரக்டர் சொல்லுவார், இயக்குனர் பரமசிவன் பபிள் கம்லாம் போட மாட்டார் என்று. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், சகலகலா வல்லவன் நீங்கள் தானே, நேற்று பார்வதியும் சிவனும் தரிசனம் எப்படி? சிறப்பான தரிசனம் ஐயா. அகோர வீரபத்திரன், அகோர வீரபத்திரன் என்று பெயர் மட்டும்தான் சிவனுக்கு இருந்தது, ஆனால் சாந்தஸ்வரூபமாக காட்சி அளித்தார். பார்வதி பிடாரி ஐயாது, ஆம் பார்வதி பிடாரி அம்மனாக காட்சியளித்தார், அதுவும் சாந்தஸ்வரூபமாகத்தான் ஐயா இருந்தது. பெயர்தான் பிடாரி அம்மன், அகோர வீரபத்ரன். இருவரும் அமைதியாக சாந்தமாக இருந்தார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் ரகுபதி ஐயாவர்கள் பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள், நாட்டாமை அண்ணன் பாடல் மிகவும் அருமை என்றும், ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் கமலை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ரகுபதி ஐயா அவர்கள் சிவனையும் பார்வதியையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஐயா குழந்தை குட்டி எல்லாம் இல்லை ஐயா, பார்வதி சிவன் அவள்தான் ஐயா. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நைஸ் சாங் என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சகலகலா வல்லவன் என்று ஒரு பார்வை, என்ன பார்வை இந்த பார்வை தெரியவில்லை. ஆரணியந்திரநகர் பிரகாஷ் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வணக்கம் ஐயா வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா அருமை சூப்பர் பாடல் இனிது, நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், சிவன் பாடல் ஐயா, ஓ இதை இதில் ஓம் நமோ நாராயணா என்று இழுத்து வந்துவிட்டீர்கள், பரவாயில்லை. நரசிம்மம் நரசிம்ம அவதாரமாகவும் பார்த்தோம் ஐயா. ஐயா ரகுபதி ஐயாவர்கள், உங்களுக்கு தெரியாத ஒன்று, நரசிம்மனையும் பார்த்தோம் சிங்கப்பெருமாள் கோவிலில், அவ்வளோதான் ஐயா. சோழச்சேரி விஜயஹர்ஸ்மார் அவர்கள், அருமையான பாடல் சிறப்பு என்றும், ரகுபதி ஐயாவர்கள் உங்களுக்கு மட்டும் தரிசனம் கிடைத்தது, மச்சத்தில் நீங்கள் தானே ஐயா இருக்கிறீர்கள், ஐயய்யா உச்சத்திலேயா ஐயோ என்ன ஐயா இது, வேண்டாம் ஐயா இந்த விபரீத விளையாட்டெல்லாம் வேண்டாம், தவிர்த்துவிட்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக முள்ளும் மலரும் ஐயா, முள்ளும் மலரும் என்ற திரைப்படத்திலிருந்து. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் மக்கள் தான் அவதிப்பட வேண்டும். இந்த பாடலை தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி அரசகுமாரன், ராஜா, விஷ்ணுபிரியா, ஹரிஹரசுதன், வினோதினி, நிஷாந்த், விதுராக்குட்டி, கோயில்பட்டி, அனிடஞ்சோ, சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இதோ முள்ளும் மலரும்.

ராமே அண்டாலும் ராவணே அண்டாலும் யாருக்கெல்லாம் கவலை இல்லை. தென்காசி மாவட்டம் வேரக்கேரளம்பூர் வட்டம் சோலச்சேரி விஜி அரசுமார் அவர்களுக்கும், ராஜா விஷ்ணுபிரியா ஹரியரசுதன் வினோதினி நிஷாந்த் விதுராக்குட்டி கோவில்பட்டி ஆனிடன்ஜோ சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் கவலை இல்லை என்று அருமையான ஒரு பாடல் ஒலி சென்றது. சோலச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் மச்சமே நீங்கள் தான் என்கிறார். அடடே, அவ்வளவு கருப்பாவாக இருக்கிறேன். இருக்கலாம், உங்கள் கண்ணிற்கு அப்படி தெரியும், இருக்கும், அப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்வது, நாம் ரஜினி சொல் அவங்க வடிவுக்கரசி சொல்வது போல் ஏன் கருப்பா பெத்த அம்மா என்பதற்கு ஏதோ சொல்லுவார்கள். அதுபோலத்தான் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ரஜினியும் கருப்புத்தான் என்று மச்சத்தை கொண்டு வந்துறாரா? ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அறிவழகன் ஐயா அவர்கள் அழகாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஐயா சிறப்பு, ஐயா சிறப்பு, அருமையாக இருக்கிறது, காண கண் கோடி வேண்டும். விஜயாஸ்குமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நல்ல வேலை, பன்றி பன்றி என்று சொல்லாதல் நன்றி சொல்லிவிட்டார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசுகுமார் அவர்கள் சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள் ரஜினி தெரிகிறது ஐயா, உடன் இருப்பது எனக்கு தெரியாது ஐயா, நீங்களே சொல்லிவிடுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார். ஐயா இது என்ன ஐயா குரல் பதிவு, என்னால் கேட்க முடியாது ஐயா, பிறகு கேட்டுக்கொள்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் அடி தூள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ராமே ஆண்டாலும் ராவணம் ஆண்டாலும் நான் என் வேலை செய்வெடுத்தான் என்று செய்து கொண்டிருக்கிறார். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் என்ன என் நாய் கூட சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள், பூனை போய் நாய் வந்தது டும் டும் டும் டும், நாய் போய் என்ன வரும் டும் டும் டும் டும், விஜயாஸ்குமார் அவர்கள் நைஸ் சாங் என்றும், ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் சூப்பர் என்றும், ரகுபதி ஐயாவர்கள் நல்ல வேலை நிறுத்து ராவணன் இல்லை, என்ன இது எனக்கு புரியவில்லை, நல்ல வேலை நிறுத்து ராவணன் இல்லை. விஜயாஸ்குமார் அவர்கள் சோபா, ஆடடா நானே பாயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், இவர்கள் இருந்திருந்தால் மேலே உட்கார முடியாது, திட்டுவார்கள். நாகர்கோவில் ஐயோ அவரும் இரண்டு சோபாக்கள் வந்துவிட்டது எனக்கு, பரவாயில்லை சந்தோஷம். என்ன இது, விஜய் அரசுகுமார் அவர்கள் நல்ல வேலை நிறுத்து ராவணன் இல்லை, என்னென்னவோ நடக்கிறது. ரகுபதி ஐயா அவர்கள் நேத்து புரியலே, ஆமாம் எனக்கும் புரியவில்லை என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் அறிவழகன் ஐயாவர்கள் பேருக்குத்தான் நாட்டாம ஒரு பதிவை சரியாக போடுறீங்களா, அவர் எப்பவுமே அப்படித்தான் ஐயா, இன்று கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறார், கொஞ்சம் அமைதியாக சாந்தம் அடையுங்கள் ஐயா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஐயா அவள் ஒரு மாதிரி, இது படம் அழகர் ஐயா அவர்களுடைய பாடல். ஆத்துல வெள்ளம் வர அதில் ஒரு வெண்மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவது மேன் கண்ணம்மா, அப்படி என்று தான் நினைத்தேன், அது அது இல்லை, இது வேற மாதிரி என்பதை தெரிவித்து கொண்டு பாடலை கேட்டு பார்ப்போம், அது என்ன பாடல் என்று.

வர குட்டி அதுல மச்சா உள்ளம் வர ஆத்துல வெள்ளம் வர குட்டி வெள்ளம் வர குட்டி அதுல மச்சா உள்ளம் வர உள்ளத்துக்கு

உள்ளம் வர குட்டி அதுல மச்சா உள்ளம் வர உள்ளத்துக்கு ஆசைப்பட்டு குட்டி உள்ள வர வாங்கி வந்த ஆஹா.

அழகான அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. இதுவரை கேட்டிராத பாடல், நானும் வேறொரு பாடல் தான் என்று நினைத்தேன். இது வேற மாதிரியாக இருக்கிறது. ஆம், அவள் ஒரு மாதிரி திரைப்படத்திலிருந்து ஒரு மாதிரியான பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகரையார் விருப்பத்திற்காக அந்த பாடல் வலம் வந்தது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், நாகர்கோவில் மகேஷ் ஐயாரில் உங்களுக்கு ஒரு ஷோபா பத்தாது ஐயா, நிச்சயமாக ஐயா சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், என்னை பார்த்தீர்கள் இல்லவா, அப்படித்தான், அதனால்தான் இரண்டு ஷோபா வந்திருக்கிறது. மகிழ்ச்சி ஐயா, கொஞ்சம் ஹார்டாக இருக்கு ஐயா, ஸ்மார்ட்டாக அனுப்புங்க ஐயா, சாஃப்டாக இருக்கட்டும். நியூ ஐயோ சோலச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், உங்கள் குரலும் அப்படித்தான் இருக்குது ஐயா. ரகுபதி ஐயா கேட்டீர்களா, உங்கள் குரலும் அப்படித்தான் இருக்குது என்கிறார்கள். குடித்தால்தானே போதை வரும் ஐயா, குடித்தால்தானே போதை வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விஜயகுமார் அவர்கள் நைஸ் சாங் என்றும் உற்சாகமான பாடல் தேர்வு செய்த நெஞ்சத்திற்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. மதுரை மாட்டுத்தாணி அழகர் ஐயா அவர்கள், அவள் ஒரு மாதிரி படப்பாடல் அருமை அழகு அழகான இசைத்தரத்தில் பாடலை நமக்கு வழங்கிய ஐயா கிதிரேசன் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும், அழகான பாடல் வரி கவிஞர் வாலி, அழகான இசை சங்கர் கணேஷ், அழகான இரு குரல்களில் பாடல் மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம், 1983 எஸ்வி சேகர் அம்பிகா நடித்த படம், பாடலை கேட்டு ரசித்து பதிவு போட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் மதுரை மாட்டு தாவணி அழகர் ஐயார்கள். உங்களுக்கும் நன்றி ஐயா, நன்றி. அழகான ஒரு பாடல் வேறு மாதிரி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றியும். அறிவழகன் ஐயா அவர்கள், பாடலுக்கு ஏற்றாற்போல் மென்மையான ஒரு நடன காட்சியும் சிறப்பு அருமை. தேன்மொழி முருகன் அவர்கள், அரிதான பாடல் அருமையான இசைத்திறம் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த அழகர் ஐயாவுக்கு நன்றி, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மேலும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கும் நன்றி அசத்தல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அழகர் ஐயா அவர்கள் கிரேட், இசைத்தரம் அருமை, மிக்க நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக யாரோ ஒருவர் கேட்டிருந்தார்களே, அதற்கு காரணம் இந்த பாடல், சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து, அவ கண்ண பார்த்தா ஐயோ எம்மா எம்மா எம்மா. இந்த பாடலை சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்களுக்காகவும், மங்கை கிருத்திக்ஷா அவர்களுக்காகவும், அழகான ஒரு பாடல் சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து.

அருமையான அட்டகாசமான ஒரு பாடல். காற்றலைகளில் தவழ்ந்து வந்தது. சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர்சொந்தம் சேலம் மாவட்டம் சீராமணியூர், மேச்சேரி சீராமணியூர், அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் வேற லெவல் பாடல் என்றும், அறிவழகன் ஐயா அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா என்றும், நன்றி உங்களுக்குத்தானே ஐயா, நன்றி நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் சிறப்பு என்றும், ரகுபதி ஐயா அவர்கள் ஐயா எடிட்டிங் சிறப்பு ஐயா, எப்படி ஐயா இதனால் உங்களால் மட்டும்தானே ஐயா முடியும், ஒரு ஜூம் போட்டு அழகாக எடிட் செய்து கட் செய்து கச்சிதமாக தந்துள்ளீர்கள் ஐயா, இதை வைத்துத்தான் கவிஞன் எழுதியிருப்பானோ அவ கண்ணை பார்த்தா ஐயோ எம்மா என்று. நீங்கள் என்ன சொல்வது, வேற லெவல் ஐயா, என்னென்னவோ சொல்லலாம் என்று நினைக்கிறேன், வேண்டாம் விட்டு விடுவோம். விஜயாரசுமார் அவர்கள் அறிவழகன் ஐயா அவர்கள் பாடல் அழகு என்று, ஆமாம் அறிவும் அழகும் கலந்த பாடல் அறிவழகன் ஐயா அவர்கள் பாடல். ரகுபதி ஐயா அவர்கள் இந்த கண்ணெல்லாம் வேண்டாம் ஐயா விட்டு விடுவோம். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிக அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் இன்று பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா நிகழ்ச்சி இருக்கு ஐயா, இருக்கு ஐயா, இருக்கு ஐயா, தருவோம் ஐயா, வாருங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை இனிமை என்று பாராட்டினார்கள். இன்று ஐயோ போய்விட்டது, இன்று வியாழக்கிழமை தானே ஐயா, ஆமாம் இன்று வியாழக்கிழமை, இன்று இருக்கிற ஐயா, நாளைக்குத்தான் இல்லை. அறிவழகன் ஐயார்கள் இவருக்கு இதுதான் வேலை, அதுதான் ஐயா வேலை, ஏதோ விளையாட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஐயா வாழ்க்கை, அவ்வாறே செல்லட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு ஐயாவின் விருப்பத்திற்காக நட்புக்காக பாடல் மீசக்கார நண்பா. இந்த பாடல் கேட்டால் ஒரு நண்பரின் ஞாபகம் தான் வரும். தென்காசி மாவட்டம் அளவுல மட்டும் பாவூர் சத்திரம் ரெஸ்டாரண்ட் வேல்முருகன் ஐயா அவர்கள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பாடல் வளம் வந்து கொண்டே இருக்கும் நம் வானொலியில். இந்த பாடலை தவிர வேறொரு பாடலும் மறந்தும் கேட்க மாட்டார். அப்படியாப்பட்ட பாடல் இது, மீசக்கார நண்பா உனக்கு ரோஷம் அதிகண்டா ஆனால் அதை விட பாசம் அதிகண்டா.

0: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களின் பாடல் ஒலித்து சென்றது.
1: அவர் எங்கேயோ எமர்ஜென்சி ஒர்க்குன்னு போயிட்டார். அதான் நான் வந்துட்டு

ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் பாடல் வேற லெவல் என்றும், பாடல் அசத்தல் என்றும், தீபா குமார் அவர்கள் மிக சிறப்பு என்றும், ஆஹா ஆஹா அருமை இந்த பாடல், மிசக்கார நண்பா பாடல் மிக சிறப்பு என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் தேவாவின் தேனான குரலில் மிசக்கார நண்பா நண்பன் பாடல் இனிமை சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் ஸ்டார் வழங்கியுள்ளார் பாடலுக்கு. நட்புக்காக திரைப்படத்தை பார்த்த மாதிரியே தோன்றுகிறது பாடலை கேட்டு. அருமை பாடல் அருமை. அறிவழகன் மங்கை அவர்கள் விஜயக்கா நிகழ்ச்சி பிஜிஎம் வருது சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அதுக்கு எதுக்கோ அழுகுறாங்க, நான் வந்தால் அவங்களுக்கு பிடிக்காதோ என்னமோ தெரியவில்லை. இயக்குனர் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் கதாநாயகி தொடர்ந்து பணியாற்றுவார்கள் சூப்பர் சூப்பர் என்று, அவங்க அப்பா எங்கேயோ நின்று ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காராம், அவங்கள போய் பிக்கப் பண்ணணும்ட்டு நீங்கள் பண்ணுங்கன்ட்டு போயிட்டாரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சியில் இப்போது தான் இணைந்திருக்கிறார். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் கைத்தட்டி, சகோதரி டைம் இருந்தால் நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் நிச்சயமாக இன்னைக்கு கிடையாது சார், அவரும் எங்கேயோ போயிட்டாரு, நிகழ்ச்சி ஏதோ தத்துக்கு புத்தகம் எப்படியோ ஓடுது, ஃபோனெல்லாம் என்னவோ ஆயிடுச்சு இன்னைக்கு 10 மணிக்கு அப்புறம், அதுக்கு முன்னால நல்லா தான் இருந்தது. அறிவழகன் மங்கை அவர்கள் நீங்கள் பேசுவது நன்றாக இருக்கிறது, பேசுங்க அக்கா. நன்றி அறிவு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

ஆலங்குளம் செல்வி அக்கா, செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக படம் திருவருட்செல்வர், இவர்களுக்காக பாடல் இதோ வலம் வருகிறது.

0: ஏன் அப்படி அதான் தெரியல. இல்ல ப்ரோ, ஒன்னு தான் இருக்குது கரெக்டா, அதை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை போட்டேன் நான்.
1: அதான் மறுபடியும் ஆன் ஆயிட்டு இருக்கா பாருங்க.
0: இல்ல ப்ரோ, இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.

அருமையான அழகான பாடல் உரித்து சென்றது. திருவருட் செல்வர் திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், அசோக்குமார், பொன்மதி, ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி இவர்கள் விருப்பத்திலும் பாடல் ஒலித்து சென்றது. தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி என்றும், மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றி என்றும், சிவாஜியை கண்முன் கொண்டு வந்து சிவமே என்றும், சிவன் பார்வதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் அந்த பாடல் காட்சியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு பாடல் கிரேட் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாட்டும் நானே பாவமும் நானே என்றும், சிபிஆர் அவர்கள் ஐயா பாடல் எக்கோ அடிக்கிறது, இரண்டு முறை கேட்கிற மாதிரி இருக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் என்ன இது, டபுள் வாய்ஸ் பாடலில். தீபாகுமார் அவர்கள் சிவன் பார்வதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆங் ஆங் ஆங், நான் பாவம்தான் என்ன செய்வது என்று இயக்குனர் அவர்கள் மகேஷ் போட்டதற்கு இயக்குனர் அவர்கள் நான் பாவம்தான் என்கிறார். மகேஷ் அவர்கள் தேன்மொழி அக்காவுக்கு என் மனம் நிறைந்த ஒய் ஒய்னது நன்றிகள் என்றும், தீபாகுமார் அவர்கள் சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிவன் தோற்றத்தில். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலும் என்னை கேலி செய்கிறது. தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல், ஆனாலும் டபுள் வாய்ஸ் ரெக்கார்டு சாங்காய் ரெக்கார்ட் சாங்காய் வருகிறது. சிபிஆர் அவர்கள் ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க, ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க அக்கா, என்னதுக்கு இன்னைக்கு இப்படி நடந்துச்சோ தெரியல நிகழ்ச்சி. பாடல் எல்லாம் ரெண்டு ரெண்டாக கேட்குது என்று அறிவழகன் மங்கையும், இயக்குனர் அவர்கள் சரக்கு கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு ஐயா இப்போ தெளிஞ்சிருச்சு என்றும், மகேஷ் அவர்கள் நாய்க்குட்டியை கண்முன் கொண்டு வந்திருக்க, தெருவில் இருந்த என்னை பாலைவனத்தில் விட்டு விட்டார்களே தேன்மொழி அக்கா. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முள்ளக்காடு பாபு அவர்களின் இன்ஃபர்மேஷன் ஒன்று. நல்ல சொற்களில் நாற்றாங்கால்களாக நம் நெஞ்ச வயல் செழிக்கட்டும். சிறப்பு இனிய நற்காலை நல்விடியல். முள்ளக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி. சிந்தனை சிதறல் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் விருப்ப பாடலாக சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் பிரியாத வரம் வேண்டும். பாடல் விடைக்கொடு விடைக்கொடு விழியே. விருப்பம் தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி பிரத்யா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

பிரியாத வரம் வேண்டும் என்ற இந்த திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வியணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல்கள்.

இயக்குனர் அவர்கள், ஜப்பான் பாஷை சாங்காய். எப்படிதான் இப்படி அறிவு இப்படி போவோமோ. அதாவது இயக்குனர் அவர்களுக்கு ஜப்பான் பாஷை சாங்காய் தீபா போட்டதுக்கு கிண்டல் அடிக்கிறது. அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் இனிமை சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள், முரண்பாடான படமும் பாடலும் சூப்பர் என்றும், பாடல் மிகவும் அருமை என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், ஜப்பான் பாஷை சாங்காய் என்று ஜப்பானை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், பாடல் சூப்பர் என்றும், அழகான பாடல் தீபா என்றும். தீபா குமார் அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கீதனேசன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகள். கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், விடை கொடு விடை கொடு உயிரே, அருமையான பாடல், இனிமையான குரல்களுக்கு பாடல் குரல்களை பாடல் தேர்வு செய்த தீபாவுக்கு நன்றி, மகிழ்ச்சி, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள், 100% பாடல் சூப்பர் என்று போர்டு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், இனிமையான இதமான பாடல் என்றும். நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், விடை கொடு விடை கொடு என்று ஒரு போஸ்டரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு புதுப்பாட்டு படம். நேத்து ஒருத்தர பார்த்தோம் அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதனேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. இளையராஜா சித்ரா அவர்களின் குரல்களில் விரும்பி கேட்ட சொந்தம். சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தீபாகுமார் அவர்கள் பூனைக்குத்தானே மகேஷன்னா என்று கேட்கிறார் விடைகுடு விடைகுடு என்ற அந்த பாடலுக்கு. மகேஷ் அவர்கள், நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், அழகான நாய் டான்ஸு, சிறப்பு சிறப்பு, வேற லெவல் பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் சூப்பர் நைஸ் என்றும், அழகான பூனையும் ஒரு குழந்தையும் செம்மையாடு ஆடிக்கிட்டு இருக்கு டான்ஸ் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா அருமை இனிமை, கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு. தீபாகுமார் அவர்கள் வேற லெவல் என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், நேத்து ஒருத்தர பார்த்தோம்னு ஒரு நாய் அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்து உள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், பிரமாதம் என்றும், மகேஷ் அவர்கள் திருப்பி நாய் டான்ஸை தான் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் சித்ராவை கண்முன் கொண்டு வந்து பாடல் சூப்பர் என்றும், மகேஷ் அவர்கள் அழகான ஒரு குழந்தை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு ஹாப்பி டான்ஸ் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது, ஆஹா ஹா ஹா என்று சிரிக்கிறார்கள். இது என்னது எலியா? ஐயோ, இந்த டான்ஸ் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என்று மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை, படம் மீரா, விருப்பம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், விருப்பத்தில் பாடல் இதோ.

அழகான பாடல், அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மீரா திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், விருப்பத்தில் பாடல். நைஸ் சாங் என்றும் தீபாகுமார் அவர்கள் வண்ணத்து பூச்சிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் பட்டர்ஃப்ளையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் என்று தீபாகுமார் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் உங்கள் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் என்று வண்ணத்து பூச்சிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

0: ஆரணியிலிருந்து பிரகாஷ். என்ன மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் படம் கல்கி பாடல் சிங்கப்பூர் சேலை என் சிவத்த பொண்ணு மேலே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.
1: சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.

கல்கி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. அழகான பாடல், விரும்பி கேட்ட சொந்தம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில். தீபாகுமார் அவர்கள், நன்றியும் மகிழ்ச்சியும் மிக்க நன்றி என்றும், என் தொப்பி நண்டு சிங்கப்பூர்ல இருந்து தொப்பி நண்டு, தட்டில் இருக்க நண்டு வந்து தலையில் போய் தொப்பி மாதிரி உட்காந்துக்குச்சு. நாகர்கோயில் மகேஷ் மாட்ட அவர்கள் பதிவு இது. அழகான பாடல். தீபாகுமார் அவர்கள், சூப்பர் சாங் என்றும் சிறப்பு மகிழ்ச்சி என்று அஜித்தை கண்முன் கொண்டு வந்தோம். சூப்பர் என்று அழகான டான்ஸ். பிரகாஷ் அவர்கள் நன்றி என்று கூறியிருக்கிறார்கள். பாடல்

சிங்கப்பூரையே கண்முன் கொண்டு வந்துவிட்டார் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக

ወድምሽ ወድምሽ நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் விருப்பத்தில் பாடல். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா என்ற இந்த அழகான பாடலே. பாடலின் படம் கலைஞன். விருப்பம் சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜி மேம் அவர்களுக்கும், நம் முதல்வர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், அனுஷியா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று நமக்கு பாடலை அளித்தவர் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக இந்த பாடல் இதோ

கலைஞன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவில் மகேஷ்மாட் அவர்கள். சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும், நம் முதல்வர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், அனுஷியா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று. தேன்மொழி முருகன் அவர்கள் கமலை கண்முன் கொண்டு வந்து மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும் ஏசுதாசை கண்முன் கொண்டு வந்து எஸ் ஜானகியம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் கேஜே ஏசுதாஸ் அண்ட் ஜானகி அம்மா பாடிய பாடல் என்றும் சிறப்பு. நன்றி தெரிவித்து, மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து, இனிமையான இதமான பாடல் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று தேன்மொழி முருகன் அவர்களும், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் தருகின்ற விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல என்று கூறுபவர் நாகர்கோவில் மகேஷ்மாட் அவர்கள். நன்றி, தேங்க்யூ. அசத்தல் இசைத்தரம் மிக அருமை என்றும் பதிவிட்டுள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் காப்பி குடிக்கிறாராம். மிக்க நன்றி என்றும் சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 12:38. இதுவரை சபரி வானொலி வழங்கும் பாட்டு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இதுவரை அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் நம் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய் அரசகுமாரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: Bond.
1: Pandu baby.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270334191. மீண்டும் 8270334191 என்ற எண்ணிற்கு அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்று ஒரு நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் நண்பா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: என்னுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் தாலுகா ஜி அரியூர் கிராமத்திலிருந்து முத்துசெல்வம்.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி. இணைப்பிலிருந்து நன்றி.
1: என்னுடைய படம் வந்துட்டு மான் கராத்தே. பாடல் வந்து சரி சரி, அந்த பாடல் வந்து தேவா பாடல் அது. அந்த முதல்ல ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
0: சிறப்பு ஐயா, அருமை அருமை. சரிங்க ஐயா, நீங்க சொன்னா சரி சரிதான் ஐயா. நன்றி. இது நீங்க கேட்ட பாடல் சிறப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஜி அரியூர் முத்துச்செல்வம் ஐயா அவர்கள் உற்பத்திற்காக மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து ஓபன் த டாஸ்மாக்

0: சூப்பர் ப்ரோ.
1: வணக்கம் வணக்கம் சார். சார் சார் அது ரெண்டு அடி வந்து கூட்டி வந்தேன் சார். அவர் பாவம் சார்.
2: ஒளிச்சென்ற அந்த அட்டகாசமான ஒரு துள்ளலான பாடல் மான் கரத்திய திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஜி அரியூர் முத்துச்செல்வம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒரு மகிழ்ச்சியான துள்ளலான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கரூர் தங்கநகர் சேகர் ஐயா வணக்கம். வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல். சொல்லுங்க ஐயா, உங்கள் பாடல் சொல்லுங்க ஐயா. என்ன பாடல் வேண்டும்? என்ன பாடல் ஐயா? வசந்த மாளிகை. ஆம்,
3: மதன மாளிகை.
2: மதன மாளிகை, மதன மாளிகை. ம், அதிலிருந்து
3: ஒரு சின்ன பறவை,
2: ஒரு சின்ன பறவை, சிறப்பை அருமையா பாடுங்க ஐயா. அட்டகாசம் ஐயா, மெய் சிலித்தது உங்கள் பாடல் கேட்டு. சிறப்பு என்ன? மதன மாளிகை. மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டுள்ளீர்கள். ஏதோ உங்களுக்காக கரூர் தங்கநகர் சேகர் ஐயா விருப்பத்தில்

0: அருமையான அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கரூர் தங்கநகர் சேகர் ஐயோர் நிருபத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது.
1: தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வாருங்கள், மகிழ்ச்சி, நலமாக இருக்கிறோம். கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: அந்த ஒரு வரியை முடித்து விடுங்கள்
0: என்றேன். அதுதானே முக்கியம். போதும் போதும், 16க்காகத்தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இது நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி.
0: தென்காசி மாவட்டம் வீரகேரளபுரம் சுழைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் உற்பத்தியில்

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் பயணம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வீரகேரளம் வட்டம் சுழச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, அவர்கள் யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் இருக்கிறோம். உங்கள் வரவு மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: எனக்கும் மகிழ்வாக இருக்கிறது ஐயா. இந்த ஒரு இரவு பொழுதில் உங்களுடன் அளவலாவி மகிழ்ந்த ஒரு பாடல் கேட்கலாம் என்றுதான் வந்திருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. குறுங்கள் உங்கள் பாடல்.
1: ஆமா, பொறி இது திரைப்படத்தின் பெயர். இதிலிருந்து எனக்கு ஜன்னலோரம் பின் வாசல் முற்றத்திலே துளசி மடம். அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை ஒலிக்க விடுங்கள் ஐயா. நித்தகையன் எம்மா, பாலச்சந்திரப்பா மற்றும் சபரி உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்ட அந்த இனிமையான ஒரு பாடலையும் நான் ஆவலோடு கேட்க காத்துக் கொண்டிருக்கிறேன்.
0: நிச்சயமா ஐயா. பாடலுக்கு முன்
1: சிந்தனை துளிகள் வழக்கம் போல் வைத்திருக்கிறேன் ஐயா. ஒரு இரண்டு துளிகள் இன்று உங்களுடன் கோர்த்து விடுகிறேன்.
0: மறந்து விட்டீர்களோ என்று நினைத்தேன்.
1: அட்டை எப்படி மறப்பேன். இந்த நிகழ்வில் சிந்தனை துளிகள் தான் எனக்கு மிகவும் பிடித்தது. மகிழ்ச்சி. ஒரு பறவையானது கிளையின் மீது அமர்வது அதனுடைய இறக்கையின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை தானே அன்று கிளையின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை அல்ல. மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய தன்னம்பிக்கை மீது மதிப்பு கொண்டு தெப்பு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அடுத்து, நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதீர்கள். ஒருவேளை நாளைய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றபடியும் மாறலாம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். வெற்றி நிச்சயம்.
0: கட்டாயம். நன்றி
1: ஐயா, வணக்கம்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் ஐயா விருப்பத்தில்

0: ஒலிச்சிடுற அந்த பாடல் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயர் நிருப்பத்திற்காக பொறி திரைப்படத்திலிருந்து பாடல் சிதறி சென்றது சிறப்பாக. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையின் மேற் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேவர் பாபு.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாட்கள் ஆகி விட்டது. நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி தங்கள் வரவு.
1: நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, கேட்டதுக்கு
0: நிச்சயமாக
1: கேட்கிறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு விருப்ப பாடல் வந்து உயிர் உள்ள உஷா படத்துல இருந்து வைகை கேரி கேட்டின் வஞ்சிதனை பார்த்தாச்சு.
0: அருமையான ஒரு தேர்வு ஐயா, சிறப்பான ஒரு பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி.
0: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேவூர் பாபு ஐயா நிருப்பத்தில் உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து வைகைக்கரை காற்றே நில்லு.

ஒலித்த அந்த அழகான ஒரு பாடல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேவூர் பாபு ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தென்றது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்திற்காக ஒரு அழகான ஒரு பாடல் இதோ

0: ஒழிச்சு சென்ற அந்த அழகான ஒரு பாடல் சென்னை அம்பத்தூர் கோயிலா அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்திற்காக, மன்னிக்கவும், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பட்டு வைத்து வந்தது. அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேரம் சேர்ந்த வணக்கம் ஐயா, வாருங்கள். வணக்கம். வணக்கம்
1: கரூர் கண்ணன் சேகர் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி. இணைப்பில் நம்பிக்கை, நன்றி ஐயா. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

அழகான அருமையான ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிச்சென்றது. பாடலுக்கு சொந்தக்காரர் மேராளம் சேகர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். கரூர் தங்கநகர் சேகர் ஐயர் நிருபத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. நெஞ்சாந்த நன்றிகளையா, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். உங்களால் நன்றி நன்றி நன்றி தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330394 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பப்பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:56. இந்த நிமிடத்தில் ஒரு இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, அவர்கள் யாருங்கிறது அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி ஐயா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் படம்.
1: படம் இன்று போல் என்றும் வாழ்க.
0: மகிழ்ச்சி.
1: எம்ஜிஆர் சொன்னது, இது ஒரு வாணிஜியம் பாடின பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகல, ஆனா அருமையான பாட்டு, ரொம்ப கருத்துள்ள பாட்டு.
0: கருத்துள்ள பாட்டு.
1: ஆமா,
0: சிறப்பு.
1: பாட்டு வந்து, புதுமை பெண்கள் அறிவு கண்கள் திறந்த நாட்டின் சிறந்த செல்வம்னு வரும்.
0: அழகா பாடுகிறீங்க ஐயா.
1: அருமையான பாட்டு, ரொம்ப ஒரு பெண்களுக்கு விழிப்புணர்வு தர பாட்டு.
0: சிறப்பு.
1: நன்றி.
0: நன்றி ஐயா, நன்றி. மகிழ்ச்சி ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து.

0: அழகான ஒரு பாடல், இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல் வழி சென்றது. சிறப்பான ஒரு பாடல், புதுமை பெண்கள் அறிவு கண்கள் என்று அழகாக கேட்டு சென்றார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா நிருப்பத்தில் அந்த பாடல் வழி சென்றது. சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என் நிகழ்ச்சியிலே மேற்சந்தம். வணக்கம் ஐயா, அவர்கள் யார், எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். காற்றலையில் பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே நமது சபரி வானொலியில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா நிகழ்ச்சியின் ஊடாக இணைவது கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி எப்பம் சரணம்.
0: வணக்கம் வணக்கம் அவர்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுகமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம். உங்களை போலவும்
0: மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு, நன்றி. கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: மணிப்பயல் படத்தில் இருந்து காஞ்சியிலே ஒரு புத்தகம் இருந்தான் இந்த பாடலை கொடுத்துறேன்.
0: நீங்கள் ஐயா?
1: என்ன
0: நீங்கள்?
1: நாங்கள் தான். புரியல.
0: காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தார். நீங்கள் அதுதான் ஐயா. இப்போ நீங்கள் இருப்பது கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கொன்றியம் அரசனைக்கு இப்போ இருப்பது, ஆனால் பிறந்ததுன்னு ஒரு இடம் இருக்கும் ஐயா. இப்போ நான் சித்தாத்தூரில் இருக்கிறேன், ஆனால் பாலுச்செட்டி என்ற ஊரில் தான் நான் பிறந்தேன். அந்த ஊர் வழியாக வரும்பொழுது
1: அப்படி
0: நான் வந்து பணப்பாக்கம் புதூர் அப்படி என்ற ஊரில் இருந்து காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு வரும்பொழுது வழியிலேயே வண்டியிலேயே பிறந்து விட்டேன். அப்படி பிறந்தேன் ஐயா. ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது ஐயா காஞ்சிபுரத்துல
1: இருந்து. பணப்பாக்கம் இருக்கு,
0: இங்க ஒரு பணப்பாக்கம் இருக்கு.
1: பணப்பாக்கம் பொன்னரங்கம் சொல்லிட்டு பிரபலமான நாடக இருக்காங்க.
0: இப்பொழுது காஞ்சியிலே புத்தன் பிறந்ததை பார்ப்போம், கேட்போம். நன்றி ஐயா, வாருங்கள். கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேட்கொன்றிய மரசடி குப்பம் மா சரண் ஐயா நிருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இதோ

எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு பெய்தவர் யாவரும் வாழட்டும் என்றே ஆட்டிய இதயம் அது வல்லவா அது பகைவன் காட்டிய வழியல்லவா.

0: அழகான இனிமையான ஒரு பாடல், அட்டகாசமான ஒரு பாடல், மணிப்பயல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சிறது விரும்பிய நேர் சொந்தம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசரைக்குப்பம் சரவணன் ஐயர் நிறுவனத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் கேட்டு வந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.

0: வணக்கம் ஐயா, வருங்கள்.
1: வணக்கம் ஐயா, நான் கோவை மாவட்டம் சின்னத்தாராயம் பகுதி காலைன்னு ஒரு சிட்டூர்லேருந்து எம் மருத அஸ்லாம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி ஐயா, இணைப்பிலிருந்து நமக்கு நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: என்னுடைய பாடல் வந்து எமனுக்கு எம்மன் என்ற பாட்டிலிருந்து, மழை விழுந்தது காட்டிலும் ஐதாமா ஐதாமா.
0: அழகு ஐயா, அழகான ஒரு பாடல். எங்கள் காட்டிலும் மழை விழும் என்று வானத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் விழவில்லை ஐயா. ஐராமா ஐராமா என்று அழுதால்தான் விழுமா என்று தெரியவில்லை. அழுது பார்ப்போம் ஐயா, மழை விழுதா என்று.
1: வரும் வரும் வரும் ஐயா,
0: நிச்சயமா உங்கள் வாக்கு பலிக்கட்டும். இதோ பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி. கோவை மாவட்டம் சின்னத்தராகம் காலையினர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாவின் விருப்பத்திற்காக, அவர் எப்பொழுதும் அல்ல எல்லோருக்கும் யமனுக்கு யமன், நல்லவருக்கு நல்லவர், யமனுக்கு யமன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் மழை.

0: என்ன ஒரு இனிமையான இதமான பாடல். இந்த பாடல் சிவாஜி கணேசன் நடித்திருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்களேன். யமனுக்கு யமன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையனூர் சிற்றூர் எம் மருதாச்சலம் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் அழகான ஒரு பாடல். நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். முத்து ஐயா, வணக்கம். எந்த ஊர் ஐயா சொல்லுங்க ஐயா?
1: தங்கநகர்.
0: தங்கநகர், கரூர் தங்கநகர். முத்து ஐயா அவர்கள், வணக்கம். வணக்கம், வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். நிச்சயமாக ஒரு பட்டிக்காட்டு ராஜாவில இருந்து உங்கள் பாடல் வருகிறது. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில். அழகு ஐயா, பரவாயில்லை ஐயா. இது வருகிறது நீங்கள் கேட்ட பாடல். கரூர் தங்கநகர், முத்து ஐயாவின் விருப்பத்தில் உன்னை நான் பார்த்தது என்ற அழகான ஒரு பாடல். ஐயா எனக்கு படம் பேர் மறந்து விட்டது ஐயா. உங்களுக்கு பாடல் மறந்து விட்டது, எனக்கு படம் பேர் மறந்து விட்டது.
1: பட்டிக்காட்டு ராஜா.
0: பட்டிக்காட்டு ராஜா. நீங்கள் ராஜா ஐயா, நீங்கள் ராஜா. இது வருகிறது ஐயா உங்களுக்காக.

0: அழகாக ஒழித்தண்டது. அழகான ஒரு பாடல். இது போன்ற பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. அழகான ஒரு பாடல். பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒழித்தண்டது. விரும்பிய நேர் சதம் கரூர் தங்கநகர் முத்து ஐயா விருப்பத்திற்காக அந்த முத்து முத்தான பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா உங்களுக்கு. அருமையான ஒரு பாடல் தேர்வு. நன்றி, மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையின் மேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ரொம்ப நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் பிச்சேரி சீராமணியில் அறிவுலகன்.
0: வணக்கம் ஐயா, மற்ற மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா. உங்கள் வரவு மேலும் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்பப்பாடல். ராட்சசி என்றால் கோபமாக ஒரு எப்படி ஒரு சொல்வதென்றே தெரியல, அப்படி இருப்பார்கள். அதில் என்ன அழகான ராட்சசி. ஐயா, அவ்வளவுதான், நம்மளை விட்டா போதும், நாம் சென்று விடுவோம், பாடலை மட்டும் கேட்போம். அப்படித்தானே ஐயா கேட்டு விடுவோம். நன்றி ஐயா, வாருங்கள். ஐயோ ஐயோ, வெளியே சொல்லக்கூடாது ஐயா. சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லை, நாளைக்காவது நாளைக்கு பார்த்துக்குவோம். அப்பனா நீங்க தைரியமா சொல்லலாம், இன்று இரவு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை காலை தான் உணவுக்கு பிரச்சனை. இப்போது கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் முதல்வன் அறிவழகன் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இதோ

0: ஒழித்து சென்ற அந்த அட்டகாசமான பாடல் முதல்வன் அறிவழகன் ஐயா அவர்களுக்காக. ஆம், எங்கள் முதல்வன் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் ஒழித்து சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையின் மேற்சந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க?
0: நாங்க நலமா இருக்கிறோம். ஐயா எப்படி இருக்கிறார்?
1: ஐயா சூப்பரா இருக்கார்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கேட்டதா சொல்லுங்க.
1: கண்டிப்பா சொல்றேன் சார். நீங்க வாங்க, சென்னைக்கு வந்தா வீட்டுக்கு வாங்க.
0: சரிங்க, சரி, வருகிறோம். சொல்லுங்க உங்கள் பாடல்.
1: பாடல் வந்து முதல் மரியாதை படத்துல இருந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக
0: விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி, நன்றி, நன்றி. சென்னையிலிருந்து பாரதி தனபால் அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்த அந்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து அழகான அட்டகாசமான ஒரு பாடல்
1: பாடல்.
0: ஐயா படிக்காதவன், படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஐயா மன்னிக்கணும், படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் இந்த பாடல் ஒலிக்கின்றது. சென்னை பாரதி தனபால் அவர்கள் விருப்பத்திற்காக நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். ஐயா என்ன பேசுறது தெரியவில்லை, வாருங்கள் ஐயா. வணக்கம். அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தோம் ஐயா, அதனால அந்த குழப்பம். ஐயா நீங்க அப்படி இல்லையே ஐயா, அண்ணன் இல்லையா?
1: பாட்டு

நிச்சயமாக கேட்டு போய்வோம் ஐயா. நீங்கள் ஆட்டி வைக்கிறீர்கள் ஐயா, நாங்கள் ஆடுகிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகரேஸ் மனோகர் ஐயா நிர்பத்திற்காக.

அழகாக ஆட்டி வைத்தது அந்த பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரையர் விருப்பத்திற்காக நல்ல தம்பி என்று தம்மை அறிமுகம் செய்து கொண்டு அந்த பாடலை கேட்டுச் சென்றார். அவர் இலக்கமையாவார்.

0: யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி இணையதள வானொலியை இணைவது செங்கல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவுடையார் மணி ஆஸ்கார் செய்கிறேன்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நன்றி. வாருங்கள், உங்கள் பாடல் பாருங்கள்.
1: உலகம் சுற்றும் பின்னாகி உழவுகின்ற அழகோ, அந்த இனிய பாடலை இரவு நேரத்தில் ஒழித்து விடுங்கள்.
0: நிச்சயமாக அழகான ஒரு பாடல், அழகாக பாடினீர்கள். இது வருகிறது உங்கள் பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான ஒரு பாடலை தென்காசி மாவட்டம் ஆவுடையார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்தில்

0: ஒலித்தென்ற அந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம், தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் ஆஸ்கார் தையல் கலைஞர் மணி தையல் கலைஞர் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நிலவு ஒரு பெண்ணாகி என்று நேற்றுதான் பௌர்ணமி, அழகான ஒரு பாடல் தேர்வு, நன்றி ஐயா. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தின் நேரம் 8:46. இந்த நிமிடத்தில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் வந்துங்க ஐயா கோவை மாவட்டம் தடகம் பகுதியை சேர்ந்த காலையூர் என்ற சிற்றூரில் இருந்து எம் ராஜேந்திரன் அழைக்கிறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா உங்கள் விருப்ப பாடல்.
1: ஐயா, கிழக்கும் மயக்கம் சந்திக்கின்றன என்ற படத்திலிருந்து ஓவியத்தை வரைந்து வைத்தேன்.
0: அழகான ஒரு பாடல் ஐயா, இனிமையான பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றிங்க ஐயா, நன்றி.
0: கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயா விருப்பத்திற்காக இது அழகான ஒரு பாடல்

0: கோவை சின்னத்தடாகம் காலையூர் சிற்றூர் எம் ராஜேந்திரன் ஐயர் நிருபத்தில் அந்த பாடல் ஒளி சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் அடுத்து இணையின் மேல் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. மறுபடியும் கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினர் சேர்ந்து எம் மருதாசலம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள், கூறுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: ஸ்ரீராம ஜெயம் படத்தில் இருந்து எந்த கற்பனை தேறி வந்த பொருத்திலே பூவே.
0: அருமையான ஒரு பாடல் நினைக்கிறேன், கேட்டு மகிழ்வோம் ஐயா. இதோ கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா நிருபத்திற்காக ஸ்ரீராமஜெயம் திரைப்படத்திலிருந்து கற்பனை தேரில் வந்த

0: எந்த கற்பனை தேரில் ஆம் கற்பனையாகத்தான் நிறைய சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறன. அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்த அந்த நேர் சொந்தம். கோவை மாவட்டம் சின்னத்தலாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிய இரவு வணக்கங்கள் சார். நான் நங்கநல்லூரில் இருந்து வி கண்ணன் பேசுறேன் சார், வைத்தியநாதன் கண்ணன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
1: வணக்கம் சார்.
0: நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி, நெஞ்சார்ந்த நன்றிகள். கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல். உங்களை போல எல்லாம் பாட முடியாது ஐயா, நீங்கள் எல்லாம் கர்நாடக சங்கீத. ஐயா பெரிய இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, நீங்கள் எல்லாம் அந்த கர்நாடக இசையோடு ராகத்தோடு எல்லாம் சொல்கிறீர்கள், எனக்கு அதெல்லாம் என்னன்றே தெரியாது ஐயா. ஐயா நான் கொடுக்கணுமா? பக்கத்தில் இருக்கிறார்களா? பக்கத்தில் இருக்கிறார்களா? வேண்டாம் ஐயா, விட்டு விடுவோம் நமக்கு. நீங்கள் பாடலை கேளுங்கள் ஐயா. நான் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாலும் காலையில் சாப்பாடு வேணும் இல்லையா? இது வருகிறது ஐயா உங்கள் பாடல்.
1: எனக்கு
0: தெரிந்த ராகம் எல்லாம் முகாரி ராகம் தானே ஐயா அதிகமாக தெரியும். ஆமா, அதுதான் அடுத்தது. இப்போ இது வந்து நிறைய ஜலதோஷம் பிடித்து கொண்டு இன்னொரு ராகம் வந்து விட்டது ஐயா. சொல்லுங்கள் ஐயா, ஜலதோஷம் பிடித்தால் வரும் ராகம்.
1: தெரியலையே,
0: சிந்து ஐயா, சிந்து.

0: அது இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? அது வேற இப்போது சிந்தி கொண்டு இருக்கிறவையா? அது ராகம் அடுத்த முகாரிக்கு அப்புறமும் சிந்து ராகம். ஆமாங்க ஐயா, பார்த்தது இல்லை. இல்லை அது இல்லை, இல்லை இல்லை, உங்களை போலலாம் பாட முடியாது ஐயா. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது. நிச்சயமாக இது வருகிறது ஐயா. மன்மதல்லையை வென்றார் உண்டோ அப்படி என்று இது வருகிறதே மன்மதல்லையிலிருந்து. எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லிவிட்டேன் ஐயா பதிலே. இது வருகிறது ஐயா கேட்டு முடியும். அதுதான் எனக்கு தெரியாது ஐயா, அந்த ராகம் எல்லாம் எனக்கு தெரியாது. இது பாடல் கேட்டு விடுவோம், பாடல் கேட்டு விடுவோம் ஐயா.
1: கேட்போம் சார், கேட்போம்.
0: சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா விருப்பத்திற்காக

விரும்பி கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா, ஸ்வர்ணா, அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன்.

0: ஹலோ ரேகாவா, ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓவர் டைம் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா ப்ரோகிராம் வேணாமே? என்ன கோமா,
1: ஓவர் டைம்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க.
0: தேங்க் யூ.

0: மன்மதன் நிலை திரைப்படத்திலிருந்து அழகான அது பாடல் வழித்தன்றது விரும்பிய நேசம் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேரம் 9:08 இந்த நிமிடத்தில் இணையம் நேசந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி.
1: எனக்கு லைன் கொடுக்கணும் பாக்குறீங்களா?
0: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே,
1: பாட்டு ஒன்று பாடினாலும் நான் தான் கடைசி.
0: அதாவது இதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. ஒரு மேடையில் ஒரு அரசியல் மேடையில் இரண்டு பேர், அநேகமாக கலைஞர் சிவாஜி என்று நினைக்கிறேன். கலைஞர் பேசிட்ட பிறகு சிவாஜி பேசுதா, சிவாஜி பேசிட்ட பிறகு கலைஞர் பேசுதான்னு ஒரு குழப்பம். சிவாஜி பேசிட்டா எல்லா ஜனமும் போயிருமோன்ற ஒரு பயம் வந்துச்சான். அதனால முதல்ல கலைஞரையும் பேச வச்சுட்டு அப்புறமா சிவாஜி பேசினாங்களாம். நான் இப்போ எதுவுமே சொல்லலை, இப்போ புரிந்து கொண்டீர்களா? அதுதான் சொல்ல வரீங்க. நீங்கள் அதுதான் விஐபி, நீங்கள் அதனால் கடைசியாகத்தான் வருவீர்கள். நீங்கள் முதலே வந்து போயிட்டால் அனைவரும் போயிடுவார்களோ என்று பயந்தான், அதனால் உங்களை கடைசியாக அழைக்கிறோம். இதுவரை நீங்கள் கேட்ட
1: பாடல் வீட்டில் பாட்டை கேட்கலையோ, அவங்க பாட்டு கூட கேட்கலாம்.
0: அவங்க அவர்களுக்கு தகவல் தெரியும், அவர்களுக்கு தகவல்
1: அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை, அவ்வளவுதான். அதுக்கு மேல சொன்னா நீங்க போட்டீங்க.
0: உங்களுக்கும் பருவம் 16, தென்றலுக்கு வயது என்றும் 16, இப்போ இங்கு 16, அடுத்து ஒரு நேர் சத்தம் 16 வயதிலேயே வந்து வருவார்கள் என்று நினைக்கிறேன்.
1: பரவாயில்ல, வரட்டும். நிச்சயம்
0: ஒன்றும் இல்லை, ஒரு நகைச்சுவைக்குத்தான் இது வருகிறது. என்ன படம்
1: சகோதரி பாட்டு கேட்கணும்னு நேரம்
0: அப்படிங்களா?
1: ரொம்ப பிஸியா இருந்தோன்னு உங்களுக்கே பாட்டு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு போயிட்டாங்க.
0: இது வருகிறது. நீங்கள் ஒரு மகாராணி படம் தானே? நீங்கள் ஒரு மகாராணி படம்
1: தானே?
0: இது வருகிறது உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு. தென்காசி மாவட்டம் வேற கேரளம் மற்றும் சொல்லைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் உற்பத்தியில்

அழகாக ஒளித்தன்றது அருமையான ஒரு பாடல். நீ ஒரு மகாராணி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்ட மகாராணி. தென்காசி மாவட்டம் வேரக்கேரளம் மற்றும் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒளித்தன்றது. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330394 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. இதுவரை பாட்டு ஒன்று கேட்கட்டுமா நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஒரு பாடலுடன் நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.